0: பரிபாடை போயனு துஷ்கிருதம் விலனு. ஸ்ரீபதி பக்தி போய விவரிம்பகலேனி துரந்த கிருத்யமு தாபுரமைய லோகமுன தாபசலோக சரண்யுடைன. ஸ்ரீபதி நாம சிந்தனமே சேகுர சேயு சுகம்பு மாணவா, சேகுர சேயு சுகம்பு மாணவா மாணவா.
1: தேர் இஸ் நோ ஃபியர் ஆஃப் சின். தி விக்கெட் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் பீன் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட். தேர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் டிவோஷன் டு explain exactly. You find people treading along the wrong path. There is only one refuge at the lotus feet of God. The repetition chanting the name of God will rescue us all.
0: Ujjogamulu cheya, ujjogamulu cheya, nuditalandaru pova, gruhakrutyamunu teerchu gruhinulevaru.
1: If all women are to go for job, who will attend to household work?
0: Aalu magaliruvuru aapisunaku poga, pillala poshinchu tallulevaru.
1: If husband and wife are to attend their daily office work, who will take care of children at home?